செகலிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இடை சேனல் உங்களையும் வழக்க உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. எதை எப்போது அழிக்க வேண்டுமோ அதை அழித்து, எதை எப்போது அழிக்க வேண்டுமோ அதை அழித்து, எதை எப்போது நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்தி, எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை செய்து, எதை இப்போது நடத்த வேண்டுமோ அதை நடத்தி கொண்டிருப்பவன்தான் இறைவன்.

0: இன்று காலை சிந்தனை பெரிய வெற்றிகள் கிடைக்கும் போதுதான் சந்தோஷப்படுவேன் என்று காத்திருக்காதீர்கள். காலையில் அருந்தும் ஒரு தேநீர், குழந்தையின் சிறப்பு, ஒரு நல்ல பாடல், இப்படி அன்றாட வாழ்வில் இருக்கும் சிறு சிறு அழகுகளை ரசித்து தொடங்குங்கள். வாழ்க்கை மிக அழகாக தெரியும்.
1: ஞாபகம் Memories.

1981 ஆண்டில் ஜூலை மாதத்தின் 3 தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் பன்னீர் புஷ்பங்கள். இயக்குனர் பாரதி வாசு அவர்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் சுரேஷ் மேலும் நடிகை சாந்தி கிருஷ்ணா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ அஸ்வி பாலசுப்ரமணியம், காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி ஆகியோரும்.

0: நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அகந்தை இல்லாமல் அடக்கமாக இருக்க வேண்டும். அடக்கம் நம்மை உயர்த்தும், ஆணவம் நம்மை வீழ்த்தும். Self control elevates a person to a noble state. Lack of self control leads to darkness and downfall.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் எமது ஆரன் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலியில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லர் எங்கள் அணிகள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். ஆமாம், இட்ஸ் ஆல்ரெடி புதன்கிழமை. இன்றைக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் திங்கக்கிழமை தொடங்கிய பயணம் இப்போது பாதியை தாண்டிவிட்டு அடுத்த சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் அழகான நாட்கள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன அல்லவா? எனவே எங்கு போனாலும் பற்ற அடைக்க போங்க.

அவாம் நேற்றைய கவலைகளை இன்றைக்கு சுமக்காதீர்கள். இன்றைய நாளையும் மகிழ்ச்சியாக வாடுங்கள். நாளைய நம்பிக்கையை மனதில் வைத்திருங்கள். மேலும் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் வீட்டில் தங்கள் அன்பான குழந்தை குடும்பத்திற்காக உழைக்கும் அனைவருக்கும் எங்கள் இனிய புதன்கிழமை வாழ்த்துக்கள்.

ஆமாம், உங்கள் வீடுகளிலும் உங்கள் வானங்களிலும் அல்லது வேலை செய்யும் இடங்களிலும் பழுக்கு செல்லும் வழியிலும் எங்கிருந்தாலும் உங்கள் காதுகளுடன் நெருக்கமாக இணைந்திருக்கிறது நம்முடைய அன்பான ஆளும் ஸ்ரீ வானொலி. மேலும் புதன்கிழமை என்றாலே வாரத்தின் நடுப்பகுதி, திங்கட்கிழமை ஆரம்பித்த வேலைகளை இன்னும் முடியாமல் இருக்கலாம், நேற்று நினைத்த சில விஷயங்கள் இன்று கூட மனதில் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்தாதீர்கள், ஒவ்வொரு புதிய காலையும் நமக்கு கிடைக்கும் ஒரு புதிய வாய்ப்பு.

உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் சிரிப்பை கொடுக்கும், சில நாட்கள் சவால்களை கொடுக்கும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள்.

0: happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அடுத்த பாடலில் நாம் குருளன் சூரை சேர்ந்த உறவன் முத்து வீறு தனது பிறந்தாட்டின அன்புடன் வடகேகிட்டு மேலும் அப்பா ஐயா அழகன் அம்மா புவனேஸ்வரி அக்கா ஷூலினி மேலும் தாத்தா ஐயா நாதன் முத்து வீறு அப்பா ஐயா சுந்தரி மேலும் பெரியப்பா கேசவன் மேலும் சித்தப்பா ஜெசன் அத்தி ராகினி மேலும் ரூபினா மம் நஷ்வின் மேலும் தேஜஸ்வினி மேலும் விசாகன் பேகன் மேலும் சாம்பவி ஆகியோரின் சார்பிலும் இந்த பாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலினை நான் புலகூ சென்றதாக உரைச் சேர்ந்த ஈஸ்வரன் அலிகாரி தனது பிறந்தாட்டின அன்புடன் வடங்குகின்ற மேலும் அம்மா மலாதேவி மேலும் அருமை திவ்யான வித்யான கோவிலன் அம்மா ராஜேஸ்வரி புஷ்பம் அம்பிகா மகேஸ்வரி வீமா அத்தி வீகா குமரேசன் அம்மா தேவி ராமகிருஷ்ணா மோகன் அலிகாரி நர்சிகானு மாணிக்கம் மேலும் ரங்கியா அத்தி வினோதா மேலும் அம்மா விஜயலட்சுமி ராஜேந்திரி ஆகியோரின் சார்பில் நிகழ்ச்சிகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் ரெனியூ ஐலண்ட் வசித்து வரும் லோலிதா பிரயான் சமந்தா வீதி அந்த கோவிந்தன் ஆகியிருப்பமுடன் நாம் வணங்குகிறோம். இதே வாட்டை நாம் பிச்சுபா உரை சேர்ந்த சத்ய விசாலன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகிறோம். பக்கதேச அம்மா வீணா வெங்கடலப்பிள்ளை ஜெசன் குமாரன் ஆகியோரின் சார்பில் நிகழ்ச்சிகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் லாமிச்சு உரை சேர்ந்த சோமசுந்தரம்

கரம்பன் தனது பிறந்த நாட்டை நாம் அன்புடன் வழங்கினோம். அப்ப நாதன் அம்மா இராகினி, பிரிய பசகாதேவன், பிரியம்மா வச்சுமெலும்மா, வள்ளி மேலும் மாமன், ராஜன், பாலன், பரமா பெருமாள், அன்பா சிவன், மேவிந்த், ரூபன், கணேசன் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடனை நாம் கோங்காக சென்ற பிளாக் ஊரைச் சேர்ந்த சர்வேஸ்வரன் கரும்பன் தனது பிறந்தத்தை நாம் அன்புடன் தொடங்கினோம். பக்குவாலன் அம்மா வெண்ணிலா, அக்க பரமேஸ்வரி, தத்த ராஜன், அம்மாய் வீதி, லாலினி, வீணா, இராகினி, பமிலா, சர்மீலா, அத்தை புவனேஸ்வரி மேலும் வனேசா ஆகியோரின் உலச ஆகியோரின் சார்பின் வெற்றிகளை கூறுகின்றார்கள். இன்றும் போற்றி சுவசிக்கும் திருநாதன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். மேலும் அவர் மகள் அடகி, இகானந்தன், ஷெலனா, சண்முகம் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அமர்லி இந்த காலை நேரம் முழுவதும் உங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வீடுகளில் மகிழ்ச்சி, உங்கள் மனதில் நிம்மதி, உங்கள் வாழ்வில் வெற்றி என்றும் நிறைந்திருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.